0: அறிவு கேட்டவன. லட்சுமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேணாமா? அதுக்காக எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சேலை வேணும். நம்ம கையால் அவளை பிடிக்க முடியாது. அதுல போட்டுதான் அவளை கொண்டு போனோம். தெரிஞ்சுதா?
1: சரி
0: சரி போ. சேது சேது, அழாதடா, கவலைப்படாத, நான் இருக்குல்ல. சேது எல்லாம் பார்த்துக்கலாட்டியா? ஒன்னும் வரப்போகிறது இல்லையே உனக்கு. நான் இருக்குல்ல.
2: சுத்தோ

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இது செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு ஏ மனத சொல்லுது. ஆனா அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா?
1: சேது நான் இருக்கல எப்பவும்
0: தெரியும் ஆனந்த.
1: சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?